0: சகலி தர்த்திமால் தனுபத்தனு சர்வஜஞ்சா நாமிக்கும்
1: ਵਾਹਿਨ ਚਲੇ ਰਚਨ ਗੁਰ ਪੈਰ ਹਲਾਇਨ ਫਿਰ ਨ ਸੇਰ